தம் கண்டோ வண்டோ லகரகட்டம் அக்கோ டக்கோ இடிகிடிகிடிகோ இடிபாய் விலுசுலுமல் மகரக ஹுகுபுகுரே டுக்குபுகுரே சகலக விக்கோ சிக்கோ சிலி சிலி சிலிகோ பகரதும் ஜகரதும் சிக்கி சகச்சோ.